0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: நொட்டுஸ்வரம் சங்கரவர ரூபகத்தாள, வெஸ்டர்ன் மேஜர் ஸ்கேல், க்ளோஸ் டு சங்கராபர்ணராகம், கம்போசர் முத்துசுவாமி தீட்சிதர்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

ரிஷகம் ரிஷம் தேவபரிஹி சதவலிஷகம் சதவலிஷம் தேவபரிஹி ரிஷகம் ரிஷம் தேவபரிஹி சதவலிஷம் தேவபரிஹி சதவலிஷகம் சதவலிஷம் தேவபரிஹிர் தேவபரிஹி சதவலிஷம் விவி சதவலிஷம் தேவபரிஹிர் தேவபரிஹி சதவலிஷம் வி தேவபரிஹிரிதி தேவபரிஹி சதவலிஷம் விவி சதவலிஷகம் சதவலிஷம் விரோஹரோஹ வி சதவலிஷகம் சதவலிஷம் விரோஹ சதவலிஷமிதி சதவலிஷம் விரோஹரோஹ விவிரோஹ சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷாரோஹ விவிரோஹ சஹஸ்ரவலிஷாஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷாரோஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா விவி சஹஸ்ரவலிஷாரோஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா வி சஹஸ்ரவலிஷா விவி சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷா வி வயம் வயம் வி சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷா வி வயம்

ஓம் பூதிபூஷித சர்வாங்காய நம, ஓம் பூஜையாய நம, ஓம் பூதவாகனாய நம, ஓம் க்ஷேத்ரஜ்ஞாய நம, ஓம் புவனாதீஷாய நம, ஓம் பூதிதாய நம,

ஓம் ஜலதப்ளவாதி நம, ஓம் க்ஷணச்சலாதி நம, ஓம் அச்சிந்த்ய மஹிம்னே நம, ஓம் அச்சிந்த்யாதி நம, ஓம் சராச்சர சரித்திரகாய நம, ஓம் சந்திரசஞ்சீவனாதி நம, ஓம் சித்ராய நம, ஓம் உமாச்சாரியாதி நம, ஓம் சதுர்முகாதி நம, ஓம் ஓஜஸ்தேஜோ திதிதராதி நம, ஓம் ஜிதகாமாய நம, ஓம் ஜனப்பிரியாதி நம, ஓம் அஜாதசத்ரவே நம, ஓம் ஓஜஸ்வி.

ஓம் ஜன்மமிருத்யுபயாபகாய நமஹ. ஓம் ஜீவிதாந்தகராய நமஹ. ஓம் ஜேஷ்டாய நமஹ. ஓம் ஜெகந்நாதாய நமஹ. ஓம் ஜனேஸ்வராய நமஹ. ஓம் த்ரிவர்க்கசாதனாய நமஹ. ஓம் தார்க்ஷ்யாய நமஹ. ஓம் தத்குணாய நமஹ. ஓம் தந்துவர்தனாய நமஹ. ஓம் தபஸ்வினே நமஹ.

ஓம் சத்ரு தாபநாய நமஹ, ஓம் சனயே நமஹ, ஓம் சூர்யாய நமஹ, ஓம் சர்வகர்மணே நமஹ, ஓம் சர்வலோக

0: Dear listeners of Shaivam.org, the following is Shukla Yajur Vedam, Karmashaka, Adhyayam 27.
1: Atha Saptavimsho Dhyayaha Om Shadan Dadbhiravakandanta Mulair Mridam Varsvai Istigandagishtra Abhyagye சரஸ்வத்யா அக்ரஜிஹ்வன் ஜிஹ்வாயா உத்சாதம் அவக்ரந்தேன தாலுவா ஜக்ஞே ஹனுப்யாமப ஆஸ்யேன விருஷாணமாண்டாப்யாம் ஆதித்யான் ஸ்மஷ்ருபிஹ்

0: மூர்த்னாஸ்தானயித்னுன்நிர்பாதேநாஶனிம் மஸ்திஷ்கேண வித்யுதம் கனின காப்யாம்
1: கர்ணாப்யாக்ஷ்ரோத்ரக்ஷ்ரோத்ராப்யாம் கர்ணௌதேதனிமாதர கண்டேனாபஷ்வுஷ்கண்டேனாசித்தம்மன்யாபிஹி அதிதிக்ஞேஷீர்ஷ்ணாநிர்ருதிநிர்ஜர்ஜல்யேன ஷபைராக்ரமாணக்யஸ்தூராப்யா மிருக்ஷலாபிஹ் கபிஞ்சாலான்.

ஆயுஃப் பிரதீரந்து ஜீவசே தான் பூர்வாய நிவிதாஹுமஹே வயம் பகம் மித்ரமதீதின் தக்ஷாமஸ்த்ரிதம் அர்யமணம் வருணக்ஞே சோமாமஸ்வினா சரஸ்வதி நசுபக.

0: ீத்தபுஷ்டஃ
1: அன்வேனம் விப்ராருஷாயோ மதந்தி தேவானாம் புஷ்டே சாக்ருமா சுபந்தும் யத்வாஜினோ தாமா சந்தானமர்வாதோ யாஷீர்ஷன்யா தஷநாரஜ்ஜூரஸ்யா.

ஆதித்யைரிந்திரசகாணோ மருத்பீரஸ்மப்யம் பேஷஜாகாரதே யஜ்ஞஞ்சானஸ்தன்வன் ச பிரஜா.

வசூரக்னிர்வசுஸ்ரவா அச்சாநக்ஷித்யுமத்த மக்னேரயிந்தாஹ தன்வா ஆசோதிஷ்டதீதிவஸ்ஸும்நாயானுநமீமஹே சகிப்யஹ இதி சப்த.

அருணாச்சல சிவா, உன் பதத்தினில் இருத்தி வைத்தனையே. சேயிங் திஸ் யூ நோ வாட் எக்ஸ்பிரஷன் பகவான் கிவ்ஸ் அவுட், ஆழியாம் கருணை அண்ணலே. He says, my beloved, you are the ocean of compassion. Vaalini. And Bhagavan gives a blessing to Arunachala. He says, usually, no, when somebody gives, does namaskara in our families, the elder people, they will say, live for 100 years. And when they write letters, the elder people will write to the younger ones, Ashirvadam. And the younger one, when they write letters, they will say Namaskaram. So, when Bhagavan was a small boy, he wrote letter to one of his uncles, somebody much elder to him. And he has seen his father, mother writing letters where they put Ashirvadam. So, he wrote to his uncle, அநேக ஆசீர்வாதங்கள். பகவான் லேட்டர் ஆன் ஹி சேஸ், ஐ டிட் நோ தட் ஐ ஷுட் டூ நமஸ்காரம் இன் தட் லெட்டர், சோ ஐ சிம்பிளி ரோட் உங்களுக்கு வெங்கட்ராமன் அநேக ஆசீர்வாதங்கள், லாட் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ். சோ தட் பெர்ஹாப்ஸ் தட் இஸ் பிராக்டிஸ் ஆஃப் பகவான். சோ பகவான் சேஸ், அருணாச்சலா, பிளஸ்ஸிங் டு யூ. வாட் கைண்ட் ஆஃப் பிளஸ்ஸிங்? Vaalini, you should live ever, eternally, so that you can kill more people. He says, in another place he says, Orthidum uyirin cheshtaye odiki. There is orthu yumin. Let many get benefited by this hill. I thought this is some great achievement I am going to get. I lost everything. So, Vaalini Arunachala, Unai Vazhithi Vaazhthida Thaazhthumen Thalaiye. So, this song is a commentary on Azhagasundaram. Pol Ahamum Neeyum Muttru Abhinnamayiruppom Arunachala. He says, Arunachala, like Shiva and Divine Mother, like Arunachaleshwara and Apita Kuchamba, like Bhavani, Parameshwara, myself and you, let us be inseparable. And now, see, that grace, you know, that element which is called grace, the inexplicable element. What did it do? As we said in the last Manikavajagara song, Bhagavan says, Aham puhundu eerthu un aha guhai shirayai amarvittadu enkol Arunachala. Guhai also means cave. When writing Aksharamanamalai, Bhagavan was staying in Virupaksha cave. During Virupaksha days, Aksharamanamalai was born. So, centenary means, in the year 14. 1914. So this is 2014. Perhaps those period, Aksharamanamalai was born when Bhagavan was staying in Virupaksha Guhe. So here, Bhagavan says, you made me imprisoned in Virupaksha Guhe. Outwardly. Inwardly, you got me imprisoned in the Hridaya Guha, the heart cave. ஹிருதய குஹர மத்தியே கேவலம் பிரம்மமாத்திரம் ஹி அகமஹமிதி சாக்ஷாத் ஆத்மரூபேண பாதி ஹிருதி விஷ மனசாஸ்வம் சின்வதா மஜ்ஜதாமாம் பவன சலனரோதாத் ஆத்மனிஷ்டோ பவத்வம். திஸ் இஸ் பகவான்ஸ் சிங்கிள் வேர்ஸ் விச் கண்டெய்ன்ஸ் இன் நட்ஷல் த என்டையர் டீச்சிங். தட் ஒன் வேர்ஸ் பகவான் சேஸ், in the cave of the heart, kevalam brahma matram, the non-dual truth, aham aham iti, as I, sakshat, directly experienced. There is no doubt about it. Bhagavan says, everyone is directly experiencing the truth. There is no one who is ignorant. That is the state of jnani.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஏகபாயம் அந்தத ஏகவருடமுறையிலே உதபாயக்ஷிணாசாஸ்வம் உதசோமுதே சமத்தியை பாடபத்யம் பசுஞ்சலபதிமவிதே பிரம்மவே தேவானாம் பிரம்மதேவயஜ்ஜமயமதி ஆயுஷேந்திரியேந்திரியே பரிதர்ஷனே.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஹரிபூயம் பூயதேஜோதி தாஸ்ரேதாவும் சந்து முக்தம் போதயிஷ்யதி.

தட்சிணம் பட்சம் விசோத்தரம் அஸ்வபேத்ரச்சமாசயாமத்யாமேதவ்யாத்விதத்ருணோதிததவருந்தேத்ரத்ராதவைதோகாதாத்மிஷ்டீயதே.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் டிவைன் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் ஹைலைட்ஸ் ஆஃப் உபனிஷத்ஸ். த டைட்டில் இஸ் சாந்தோக்கிய உபனிஷத், பிரசன்டட் பை சுவாமி ஜோதிர்மயானந்தா. தேங்க்யூ. ஓம் நம சிவாய்.
2: ஃப்ரம் தி ஆஷ்ரம் ஆஃப் அவர் ரெவியர்ட் குரு பூஜ்ய ஆத்மன் ஸ்ரீ சுவாமி ஜோதிர்மயானந்தி இன் மயாமி, ஃப்ளோரிடா. சுவாமிஜி கண்டினியூஸ் வித் லெக்சர் சீரீஸ் ஆன் த ஹைலைட்ஸ் ஆஃப் த உபனிஷத். சுவாமிஜி வில் லெக்சர் ஆன் சாந்தோக்ய உபனிஷத். திஸ் இஸ் கிளாஸ் நம்பர் 25. அண்ட் நவ் பூஜ்ய ஆத்மன் ஸ்ரீ சுவாமி ஜோதிர்மயானந்தி.
3: ஓம் ஆப்யாயந்து மமங்காணி வாக் பிராணஹ சக்ஷு ஸ்ரோத்ரமஸோ வலமிந்த்ரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபநிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்யா மாமா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்து.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் வேத மந்திரம். தி டைட்டில் இஸ் சிவ சுப்ரபாதம், பிரசன்டட் பை வேதமந்திரம் .com டீம். ஓம் நம சிவாய.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ரிஷகம் ரிஷம் தேவபரிஹி சதவலிஷகம் சதவலிஷம் தேவபரிஹி ரிஷகம் ரிஷம் தேவபரிஹி சதவலிஷம் தேவபரிஹி சதவலிஷகம் சதவலிஷம் தேவபரிஹிர் தேவபரிஹி சதவலிஷம் விவி சதவலிஷம் தேவபரிஹிர் தேவபரிஹி சதவலிஷம் வி தேவபரிஹிரிதி தேவபரிஹி சதவலிஷம் விவி சதவலிஷகம் சதவலிஷம் விரோஹரோஹ வி சதவலிஷகம் சதவலிஷம் விரோஹ சதவலிஷமிதி சதவலிஷம் விரோஹரோஹ விவிரோஹ சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷாரோஹ விவிரோஹ சஹஸ்ரவலிஷாஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷாரோஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா விவி சஹஸ்ரவலிஷாரோஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா வி சஹஸ்ரவலிஷா விவி சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷா வி வயம் வயம் வி சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷா வி வயம் சஹ

நம சிவாய் டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவு ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச்

ஓம் விஸ்வகர்பாய நமஹ, ஓம் புவே நமஹ, ஓம் அபுவே நமஹ, ஓம் பூதத்வாய நமஹ, ஓம் பூனாதீசாய நமஹ, ஓம் பூதிக்ருதே நமஹ, ஓம் பிராந்திநாசனாய நமஹ, ஓம் பூதிபூஷித சர்வாங்காய நமஹ, ஓம் பூஷயாய நமஹ, ஓம் பூதவாஹனாய நமஹ, ஓம் க்ஷேத்ரஜ்ஞாய நமஹ, ஓம் புவனாதீசாய நமஹ, ஓம் பூதிதாய நமஹ.

நமஹ, ஓம் ஈஸ்வராஜ நமஹ, ஓம் காமபுவே நமஹ, ஓம் காமதாஜ நமஹ, ஓம் அச்சிந்த்யாஜ நமஹ, ஓம் கிரீட்டினே நமஹ, ஓம் கௌஷிகாஜ நமஹ,

ஓம் காந்த விக்கிரஹாய நமஹ, ஓம் கவசினே நமஹ, ஓம் கண்டகினே நமஹ, ஓம் குண்டினே நமஹ, ஓம் காரியகோவித விக்கிரமாய நமஹ, ஓம் காலபக்ஷாய நமஹ, ஓம் கலிங்காரணே நமஹ, ஓம் கங்கணீகிருத வாசுகஜே நமஹ, ஓம் கணேஸ்வராய நமஹ, ஓம் கௌரீஷா.

ஓம் ஜலதப்ளவாதி நமஹ, ஓம் க்ஷணசஞ்சலாதி நமஹ, ஓம் அசிந்த்ய மஹிம்னே நமஹ, ஓம் அசிந்த்யாதி நமஹ, ஓம் சராசர சரித்ரகாய நமஹ, ஓம் சந்திரசஞ்சீவனாதி நமஹ, ஓம் சித்ராதி நமஹ, ஓம் உமாச்சாரியாதி நமஹ, ஓம் சதுர்முகாதி நமஹ, ஓம் ஓஜஸ்தேஜோதிதிதராதி நமஹ, ஓம் ஜிதகாமாதி நமஹ, ஓம் ஜனப்ரியாதி நமஹ, ஓம் அஜாதசத்ரவே நமஹ, ஓம் ஓஜஸ்வினே நமஹ.

ஓம் ஜன்மமிருத்யுபயாபகாய நமஹ. ஓம் ஜீவிதாந்தகராய நமஹ. ஓம் ஜேஷ்டாய நமஹ. ஓம் ஜெகந்நாதாய நமஹ. ஓம் ஜனேஸ்வராய நமஹ. ஓம் திரிவர்க்க சாதனாய நமஹ. ஓம் தார்க்ஷ்யாய நமஹ. ஓம் தத்குணாய நமஹ. ஓம் தந்துவர்தனாய நமஹ.

ஓம் சத்ருதாபனாய நமஹ, ஓம் சனயே நமஹ, ஓம் சூர்யாய நமஹ, ஓம் சர்வகர்மணே நமஹ, ஓம் சர்வலோக

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Rig Veda Sakala Shaka, Mandalam 1, Suktam 88. Thank you.

0: Dear listeners of Shaivam.org, the following is Shukla Yajur Vedam, Karmashaka, Adhyayam 27.
1: Atha Saptavimsho Dhyayaha Om Shadan Dadbhiravakan Danta Mulair Mridam Varsvai Istigan Daggishtra Abhyagye சரஸ்வத்யா அக்ரஜிஹ்வன் ஜிஹ்வாயா உத்சாதம் அவக்ரந்தேன தாலுவா ஜக்ஞேஹனுப்யாமப ஆஸ்யேன விருஷாணமாண்டாப்யாம் ஆதித்யான் ஸ்மஷ்ருபிஹ்

ஸ்வாஹாம் சுக்லாய ஸ்வாஹா கிருஷ்ணாய ஸ்வாஹா பார்யாணி பக்ஷ்மாண்ய வார்யா இக்ஷவோ வார்யாணி பக்ஷ்மாணி பார்யா இக்ஷவாஹ வாதம் ப்ராணேன பானேன நாசிகே உபயாமமத ரேணௌ.

0: மூர்னாஸ்தனயித்னுநிர்பாதேநாசனி மஸ்திஷ்கேண வித்யுதங் கனீன காப்யாம்
1: கர்ணாப்யாக்ஷ்ரோத்ரக்ஷ்ரோத்ராப்யாம் கர்ணௌதேதனீமாதர கண்டேன பஶ்ஷுஷ்க கண்டேன.

ஹோஷனந்தோர்பியமஸ்வினே சாபியே ருதிரோராபியம் அக்னேபக்ஷதிர்வாயோர்நிபக்ஷதிரிந்திரஸ்ய திருதீயா பாஞ்சாதுர்த்தீ அதித்யை பஞ்சமீந்திராண்யை ஷஷ்டீ மருதாக்ஞே சப்தமீ ப்ருஹஸ்பதேரஷ்டமீ அர்யம் நோ நவமீ தாதுர்தாசமீந்திரஸ்யைகாதசீ வருணஸ்ய த்வாதசீ யமஸ்ய த்ரயோதசீ இந்திராக்ஞோ பக்ஷதிஃ சரஸ்வத்யை நிபக்ஷதிர்மித்ரஸ்ய திருதீயா சோமஸ்ய சதுர்த்தீ நிர்ருத்யை பஞ்சம் யக்ஞீ சோமாயோ ஷஷ்டீ சர்ப்பாணாக்ஞே சப்தமீ விஷ்ணோ ரஷ்டமீ பூஷ்ணோ நவமீ த்வஷ்டுர்தசமீந்திரஸ்யைகாதசீ வருணஸ்ய த்வாதசீ யம்யை த்ரயோதசீ பிருத்திவ்யோர்தக்ஷிணம் பார்ஷ்வம் விஸ்வேஷான் தேவானா முத்தாரம் மருதாக்யஸ்கந்தா விஸ்வேஷான் தேவானாம் பிரதமா கீகாசா ருத்ரானாம் த்விதீயா தித்யானாம் த்ருதீயா வாயோ புச்சா மக்னீஷோமாயோர்பாசாதௌ க்ருஞ்சௌஷ்ரோனிப்யாமிந்த்ரா ப்ருஹஸ்பதீ ஊருப்யாம் மித்ரா வருணா அல்காப்யா மாக்ரமானக்யஸ்தூராப்யாம் பலங்குஷ்டாப்யாம் பூஷணம் வனிஷ்டுனான் தாஹீன் ஸ்தூலகுதயா சர்பாங்குதாபிர்விஹ்ருதா ஆந்த்ரைரபோவஸ்தினா.

அன்வேனம் விப்ராருஷாயோ மதந்தி தேவானாம் புஷ்டே சாக்ருமா சுபந்தும் யத்வாஜினோதாமா சந்தானமர்வாதோ யாஷீர்ஷன்யா தஷனாரஜ்ஜூரஸ்யா.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஸ்ரீமந்தசகபாலம் அந்தசேகவருடமகளிலே புரபாலக்ஷிணாசாஸ்வகுசூச்சே உசாஸ்வதரம் உசதமுசுராமணே சமத்தே பாரதபத்தியம் பதுஞ்சலபதிமவிதே பிரம்மணே தேவானாம் பிரம்மணேவயமே ோடாசவாசுபவதிலேயேந்திரிய ஆயுஷேந்திரிய பிரதிஷே.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

கருதும் சரிதே சமாஹாத்வாக்யரதவோ வர்த்தந்தே சமாதிஷ்டைவைன மிருததிஷ்ட.

ஹவிஷேத்தன்னாவத்ராஜச்சித்திமிச்சந்தேவமஸ்மைத்ராஜச்சித்திமிச்சந்தே.